அப்புறம் மிளகு அப்படியா இவரு கொடுத்து பாப்படியா ராச்சி சரி சச்சி கமாப்பா சரி சரி கேட்கணும் ரெண்டு படம் ராஜகுணா குருமகாரி குருமகாபே நானும் குருமக நாம என்ன